0: சிறும் பப்ப சிகரெட் போக்கங் இங்கே கொக்கோ கொக்கோ வஸ்விஸ் துவா கொக்கோ வர திரவே பப்ப சிகரெட் போத்தே
1: தரஃப்ளா பப்ப தந்து வாக்கஸ் தம் ஃபதே இஸ்தமால் நக்கரான் ப்ரோமிஸ் இங்கே
0: கொக்கோ வரங் முஃபாவிச்ச
2: ತುತ್ತು ದರಿಸು ಆ ದುಹಕ ಕುರಿಮತಿಲಾಯಿರ ದುಹಸ್ ನಿಮಿಗೆಂದಾರುಸ್ ಲಗುತ ಉಫಾವಿರ ಕಮತಿ ಒನ್ನಾಣಿ ದರಿಫುಳ ಲೋಹೆರುತ ಅಳಾದಿಮೆ.